சித்தித்தாக்கு வகே மமக்கு என்னங்கேசு உன் சித்தித்தாக்கு.